கட்டகளிடையிடையிலகித் துடலுகளொழுகி அத்திமரத்தின் கீழே தரையிலரப்போ திக்கறி நல்லது வாடி துறகளில் இன்னொரு துடுகுளி மேல தாயம் வகையுட ஜம்பட முருகி கண்ணாலிகளுட காலி தட்டகளிடையிடையிலகி துடலுகளொழுகி அத்திமரத்தின் கீழே தரையிலொரப்போ திக்கறி நல்லது வாடி கண்டடு வளையடு பறையடு வடமெடு மொழிகளில் அலையுட தகிலடி